0: ஹலோ ஹலோ தபிர் அப்ரா.
1: குட்
0: ஆஃப்டர்நூன் மேடம். குட் ஆஃப்டர்நூன் கனாய் பிரபனோ மிங்லை ஃபங் கங்ஜகே. தபலை குட் ஆஃப்டர்நூன் லேடிஸ்கி தோரம் நா சோம்புதராம் நோக்சரி கரி வாஃபம் பொங்கோ பிகனி ஹைபியோ.
1: பகத்தரி மேடம் குயிரே சி தௌதபகோ மதம் இராம்ஜினா தயாம் நுங்காய்தே.
0: ஹோய கொஞ்சில் சுதான கிதப குயிரே கோ. ஹைபியோ கரி வாஃபம் பொங்கோ பிகனி
1: மேடம். இராம்ஜி அக்குய் மைத்தை அக்குய்ஜிபு ஹிங்கிதா சிகிதா காய்ன கங்கலே அகான்ஜ ஓய அக்குய்ஜி வாக்கன்ஜி யாம் பிச்சலே அந்தமேதா தௌஜே குக்கின தைஜே பாக்கலே அது குக்கிஜே மேடம் ஐகி வாக்கன்ட காஜினே தோக்கவுன மொய் மொய் மரம் தலந்திரதி கனிதா காய்ன வாக்கன்ஜி யாம் அதபுவானிசி
0: ஹோய் ஹோய்
1: அதுது யாரோ மொய்ன ngamnene ஹவுகி மொய் ngamnene தௌ
0: ஹோய் அது யாம்னசு நுங்கைஜரி.

0: ஹலோ ஹலோ
1: ஹலோ,
0: குட் ஆஃப்டர்நூன், கனாய் பிரபனோ. சாபித்ரி, குட் ஆஃப்டர்நூன். லேடிஸ் கி தோரம்த சோம்புதராம் நோக் சகே கரி வஃபம் புகட் பிகனி ஹைபியு.
1: மேடம், ஐனா ஹைகனிங் முடி மேடம் கி குஜென் தார கை யாம் நுங்காய் ஜெயே மேடம். இதுதே தாசே ரக வஃபம் துங் லுக் சிங் யாம் நுங்காய் ஜெயே. ஐனா ஹைகனிங் மு வஃபம் மம தங் கி லை ஜெயே
0: ஹைபியு.
1: இமங் மம தோ கைதிகி மக்கு ஹோய்ப மதாதுன யு துக்கென் தசல்லக ஹலாக இமங்குத லைரிப அங்காங் நுபி அங்காங் மைரிப கோலிப மயாம்தோ கரம்ன இமங்குத அசாப மசா புசுக்குதோயினோ ஹைஜன்னி ஐகி ஐ வக்கல்த. அதோ அதோ அங்காங்குன பன அங்காங்குன வக்கல்லேப நம்தரகதி அசாப அங்காங் ஹபது ஓய்குதோரிவனி மமாவுதி சிங்னதி யாம்ன வாய் மாகி நபாகுன ஹிதா ngawrag halaga ஓயிரி பச்சிகம்தோ யாம்ன வாஜப அதுகி நங்காய்த்ததன சும் இதுகி பொங்க தக்யோர்க்குனேதா.
0: யாம் நுங்காய் ஜெய், குட் ஆஃப்டர்நூன். லேடிஸ் கி தோரம்த சருக் யாபிரக்ப சோம்கி சுவா கலோன் கயாமுக் புகட் பிரக்ப கோ மகதான ஹாய் மதுங்க தரப்பா இயாத அதுமக் லேப்தன சருக் யாபிரக்கோ அதுக்கு லேப்தன தபியு ஹைபோ வஃபம் அசி தம்ஜரக இசை மமுக் தாமினசே.
1: ஹாகச்சரி.

0: ஹலோ ஹலோ
1: ஹலோ,
0: குட் ஆஃப்டர்நூன், கனாய் பீரபனோ. தொம்பி கரி வாஃபம் புகட்பிகனி ஹாய்பியோ. லேப்தன அதுமக் தாபிகோ சோம்னபு ஒட்ப லேப்பிதிரகதி ஹைஜப தாரி ஹவுசிங்மக்சு அதும் பங்கிரிபசினி ஹைப வாஃபம் அசி தம்ஜகே.
1: அதகே ஓகை நோய் ஓகை தி எஸ்மெஸ் வாட்ஸ்அப் தாவு ஹைஜதே. அதகி அது உதார் லாகோய் சைபதே ஹஜிகே கோய் இன கல்ல கண்டோ க பனுசோ காம் தரோ பொந்த கண்டாரக தாப்ஜின நெய் சைது நுங்காவே கேலேவா.
0: ஹாய்
1: அம்மாவே அம்மாவே வாங்கன வசிந்த தாரக்கே நுங்காய்தேவா. கனை சைது சௌபம் பந்தர அது சௌனிங்கதனா சௌம் கல்லமே சௌம் கல்லமே லோசன்கினே தான்வா.
0: சாவிபயாதேமக்லேப்தன தோரம் சரு யாபிரோ ஹைப வாஃபம் அசி தம்ஜகே. நுங்காய்ஜை அக்கி குட் ஆஃப்டர்நூன் லேடிஸ்த தேங்கஜதன ஹவுசிக்சு வரி சானப ஃபங்ஜபசிக்கோ மகா தானே இசை இமுக் தாமினசி.
1: ஹாய்
0: தகச்சரி
1: தகச்சரி.

0: ஆகாஷ்வாணி இம்பால் ஹவுசி மணிபுரி தபாவ் தபிரசி.
1: ஆகாஷ்வாணி இம்பால் ஹங்கும் மாந்தோயின பாவ் பாஜரி. ஹானகி பிரதான் மந்திரி ராஜீவ் காந்தி லைக்கிதபகி குன்றா மங்கா சுப பாலன் தௌரம்பூங்க சிலைபா அசின எண்டி டெரோரிசம் டே ஹைன பாங்தோக்னரி. ராஜ்யபால் அஜய் குமார் பல்லானா டெரோரிசம் கி தவங்த லைக்கிதரப மியோசிங்கி மஃபம்தை கைகும்னபு உலக்லி. நேஷனல் எண்டி டெரோரிசம் டேன லாக்பத ஐகொய் பும்னமக்ன சாந்தி அமத்த ஓய்ப அமசும் நுங்சி சானப புரக்னப புன்ன ஹொன்னமினரசி ஹைன முக்கிய மந்திரி யும்நாம் கேம்சான அப்பீல் தௌரி. வரோல் அமத முக்கிய மந்திரின ஹாய் மியோய்ப குனாய்த சவுன சிங்னரக்லிப டெரோரிசம் கி தவங்சிங்பு ஐகொய்ன மைதிப பீகதபனி. டெரோரிசம் கி தவங்த லைக்கிதரப மியோசிங் கி மஃபம்த இகை கும்னப உட்லி அமதி மகொய்கி இமுங் மனுங்கி அவாபத சுசருக் யாரி ஹைன முக்கிய மந்திரின மகா தான பொங்தோக்லி. கிரஹ மந்திரி கோவிந்தாஸ் கொந்தௌஜம்னா நேஷனல் எண்டி டெரோரிசம் டேக மரி லேனன ஹாய் ஐகொய் மசேல்கி மரக்த அப்புன்பகி வாக்கலோன் ஹேன செசின்ஹந்துன ஜாத்திகி அப்புன்ப சக்தம்கிதமக் தௌனா ஃபன சங்சின்மினரசி. ஜாதி அசிபு ஙாக் சென்பத லைக்கிதரப செக்யூரிட்டி பர்சனல்சிகி மஃபம்தசு இகை கும்னப உட்லி. தௌரம் அசி மணிப்பூர் பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டின சிந்துன இம்ஃபால்கி காங்கிரஸ் பவன்தசு பாங்தோக்கி. விஷ்ணுபூர் அக்கொய்ப அப்புன்ப லுப் அமசும் கோகோமின சிந்துன நாகா மிசம் பாஜிந்துன தம்பபு யானிங்தப பொங்தோக்துன விஷ்ணுபூர் பஜார் தங்கசி வாக்கல் மிஃபம் ஃபம்ரே. ரோங்மை நாகா லுஃபுவாம் தைப்பை லுவாங்கிரியான்கி நுப்பிசங்க சருக் யாக்கிப மிஃபம் அது தொங்கான் தொங்கான்ப கொலாவு கேசு லாவுகி. கேந்திரகி ஹெல்த் சர்வீசஸ்கி டைரக்டோரேட்னா எபோலா லைனான நாப லைபாக்சிங்தகி லாக்ப பேசஞ்சர்சிங்த அக்கன்னப செக்ஷன் தவறங்க லோக்கன்னப அட்வைசரி தோக்ரே. அட்வைசரி அதுகி மத்துங் இன்ன டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் கோங்கோ உகாந்தா அமசும் சவுத் சுதானச்சிங்ப லைனா அசின சோகன்ப லைபாக்சிங்தகி லாக்ப அமசும் லைஹௌ கோக்சிக்ப மசல் பேன் அமசும் ஓபனச்சிங்ப லயோங் தேங்கப மியோசிங்னா